ஹரையாய். நான்கு குருமுக ஹர பாயா சதாஹர நாம சமாய். ஸ்ரீராக மஹல்லா தீஜா சுக சாகர ஹர நாம ஹே குருமுக பாயா ஜாய். அனந்தின நாம தியாய சஹஜி நாம சமாய். அந்தர ரச்சய.